0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கிரு தம் தம் தக்கிரு தம்
1: தர்க்கபோ தனச்சீர் வீச்சக்கர தர்க்கபோ தனச்சீர் வீச்சக்கர கலு குத்து குத்து கத்து கொஸ்கர கலு குத்து குத்து கத்து கொஸ்கர சீத் கே தொடர் மன்மத் கர சீத் கே தொடர் மன்மத் கர சப் சலகை சப் சலகை சீதா குடு சிதிங்கி சிதுகுடு கேதி பொத்து கேதி

0: தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜரி ததன தஜனு ததனு தத்துமி ததுமி தத்துனு தக்கித தரித தனத தனுத தினித தக்கிரு தக்கம் தக்கம் தக்கிரு தக்கம்
1: தடுக்க போ தனச்சீர் பிச்சக்கர தடுக்க போ தனச்சீர் பிச்சக்கர கல கொத்து கொத்து கத்து கொத்துக்கார் கல கொத்து கொத்து கத்து கொத்துக்கார் சீட் கே தொடர் மண் மத் கார் சீட் கே தொடர் மண் மத் கார் சப் சலகே சப் சலகே சிதா கொடு சிதிங்கி சிது கொடு கெஞ்சு கொத்துக்காய் கெஞ்சு கொத்துக்காய் கெஞ்சு கொத்துக்காய்.